சாந்தகுருசே அடையாளமென் அபசதுரங்கள் அபகலவாதேவா அபகேதவே சுவாமினே.

சத்தியமானது என் மகன் சேட்டு சியலு கௌரவே வே வாய்க்கேன சோரேஷே பாலுது எவிட வெடி மஹல்லோ 24 தினா துன்வன ஸ்வர்கே சியோன் ஹி உம்ஹர்ஸ்கே சிங்காசனே இதிரியே சிதினா வெடி மஹல்லன் 24 தினா ஸ்வகிய கிருலு பிமதமா தேவியன் மான் சிதிரியே வெந்த வெட்டிபின் ඔබ සදා කාලෙන් සදා කාලයට ගෞරවේ ලබන්නට සුදුසු දෙවියන් වහන්සේ